0: விஃபார் வர ரீதிக்கு அடையுவீங்க. விஃபார் கண்டி கண்டி கண்டும் வர முடியுங்க மாஷாலா.
1: நிஸ்ரின் கொண்டாக்கும் பஞ்சா ரேவருக்கு என் தஸ்கூலி
0: கேன் தஸ்கூலி மம்மத்த தஸ்கூத்தினி மம்மதோ தென் மம்மைக்கு டீச்சர் வெஸ் தென் நிஸ்ரின் நிஸ்ரிங்க மம்மைய டீச்சர் உங்க பந்தி ஹதாக் மிஹுந்தா ஏமோ தஸ்கூத்தினி தோ ஹேமி மபத்த எவ்வெஸ் அச்சே போடலாம் மம்ம வேண்டுனி டீச்சர் என்னுனி எவ்வெஸ் எவ்வெஸ் கொடுக்கு ஜக்கா
2: உபாவரி துவா ஹே
0: ஓகே வரம் பட சுக்ரியா எங்க
2: அது மம்மகி துவா
0: அது மம்மகி தஸ் ஓகே வியாய் சாபு கிகே பேபே வெஸ் தத்த வெஸ் தேங்க மத்தஸ் குஜ
2: Then Malaga Uri Uri Hami Hunai Kudin.
0: Okay. Very good. Shukriya. Bye
2: bye.
0: Assalamu alaikum. Then Zalafa inge taravarukya.
1: Zalafa inge taravarukya.
0: Okay. Midari taravar inge. Miravarukya albiya.

0: ஃபர்ஹாத்க்கு அடு திவேஹி எஃப்எம்.
1: திவேஹி எஃப்எம்
0: திவேஹி நாயக்
2: நுவதிஹ எகெம் மெகாஹெர்ட்ஸ் திவேஹி எஃப்எம்

ஏ ஃபோத்துகாஹுல் வெரின்னே உஃபாவிற்கும் ஹபர் திவ்வா பேகலக் வியஸ் அதி பிர்வெரிக்கம் ஹபர் திவ்வா பேகலக் வியஸ் இமம்மெங்கு காத வடை நுகன்னவை தெபாமீஹும் புனெஃபானை கமட்டகா ரசூலுங்க மெது கெணுமக்க ஃபஹும் தெபாமீஹுன்ன கந்தத்த பயாம் கொ திவ்வா ஹால் தெபாமீஹுங்க காத திமன் ரஸ்கலாங்க ரசூலா வடாகெம் ஃபிகம் கஷவரே ஃபஹே உஃபாவிற்கும் ஹபர் திவ்வா அதி பிர்வெரிக்கம்க ஹபர் திவ்வா பேகலகு தெபாமிஹுங்க காத வடாகெம் ஃபிகம் கஷவரே அவ்வாஹொய் கொம்மெ கமெக்க மச்சக் குளதும் வந்த ரஸ்கலாங்கே.